0: கத்தலை கட்டேகியே ஜிந்தகி துஆவோ சே தர்த் கே சமந்தர் மே காமனா நே ட்ஹேலா ஹே
1: காமனா நே ட்ஹேலா ஹே க்யா பாத் ஹே.